ஆவியாக்கு ஜும்புட்டிசா ஒன்றாலின் மோலே ரலிங்க மண்டிஸ் கபியன் குச்சா கும்பு கரைஞ்சி நசெம்பசி ஜபவான் விக்கம்பி மஞ்சா பஞ்சாஞ்சி மங்கால் புரித்த கம்பி ஏ அச்சி ஜூலி தெருகின விசாவ் சாக் சோண்டை மஞ்சி கும்பம் ப்ரோக்ராம் மஞ்சாக்கு பிக்கம் கூட்பி லேரு லோலே அத்தே கிளேருங்க பாக்கிற புத்தக்கல ஜூராஜு வெஸ்கோஸ் 92.1 நிடிஜே லிகார்